0: சமயம் என்ன சொல்லும் எல்லோரும் மட்டும் நீட்டம்
1: ইয়াল্লাহ ইসমার